0: அதால கொண்டுருவேன் மறைக்கே ஆனா இந்த என் கூட ஓயரா மறக்க கொடுத்து வந்துருவோம் கேச்சேச்சுனா மறக்க பரவாயில்ல.
1: The best new independent Australian music from Triple J Unearthed.